0: Konnichiwa.
1: Bonjour.
2: Kia ora.
3: Planet FM.
4: O e polo kalama kainga fo o I Aotearoa. O whahauka tui e fiafi tua pune lulu ko toa pē. Me taimi whaa ni manoa, ke ni maa ni menima, e fiafi tua pune lulu I e leitio Planet Tahanoa Whaapo I Niono FM.
5: Te mau whakahauka aduai hangahi o ngongo, whakatu ufa kau kau, mo whakahauka hangahi whaka eke eke, moha whelafu aki whikau aki mua nofo a kainga o tau whai I Aotearoa. Me he whakaloloto e ofa, ke whakaloloto o e ako, pe koe ta whaaki whakaika no mika ai family, koe mau visione ia. Ko hea beha ngahi isiu o kune wesia ai nofo a kainga, o tau whaihe whonuani te mau talanoa ki ai.
4: O wana ngalo, whanongo mai ki he kainga fo oi Aotearoa. Taimi, whaani manoa, ke he nima nime nima, e fiafitua pure lulu katoa pe, Radio Planet FM.
6: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே
7: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்
6: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்
7: சிந்தனை செய்திகள்
6: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்
7: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்
6: சிறுவர் நிகழ்ச்சிகள்
7: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
6: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: Samutsari is one of three Filipino radio shows on 104.6 Planet FM. Check our website planetaudio.org.nz or look in the timeout section of Saturday's New Zealand Herald. All the news and information to help you thrive over 55 is on Senior Focus, on air at 5:25.
2: Have you got something to say? At Planet FM, we empower communities and individuals with the tools to create their own radio shows and podcasts. We provide facilities, advice and training so you can connect, create and share. It's your voice, your vision. All the information you need can be found online at planetaudio.org.nz. planetaudio.org.nz. Your platform for community connection, from podcasts to radio shows. We give you Auckland and worldwide access to create shows that connect you with your community. With brand new studios and expert support, we make it easy for you to create meaningful

0: रत्नदीप जन्मभूमि
1: जन्मभूमि एकसत श्रीलंका संगमें लोपुरा विसरी සිටින ශ්‍රී ලාංකික අසන්නන්ගේ රසවින්දනය සඳහා මව්බිමේ කාලීන මෙන්ම ඓතිහාසික තොරතුරු රසබර ගීතත් ගුවන්විදුලි නාට්‍ය සහ වෙනත් විශේෂාංගات රැගෙන Planet FM 104.6 ගුවන් තරංග ඔස්සේ සෑම බදාදාකම රාත්‍රී 8:15 ට ගුවන්විදුලි සුවන රසමාංජසාව දැන් ඔබට සතියක් මුළුල්ලේම www.planetaudio.org.nz වෙබ් අඩවිය හරහා මීට සවන් දිය හැකි Planet FM 104.6 ඔස්සේ සෑම බදාදාකම රාත්‍රී 8:15 ට එක්සත් ශ්‍රී ලංකා සංගමයේ අනුග්‍රහයෙන් ජන්මභූමි
2: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே
3: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்
3: சிந்தனை செய்திகள்
2: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்
3: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்
2: சிறுவர் நிகழ்ச்சிகள்
3: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
2: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்

0: Saturday, only on 104.6 Planet FM.
1: இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
2: Yeah.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை